0: லங்காவே விலாவிங் வேஹசன் நிவன ரித்மய www.livefm.lk
1: livefm.lk

0: சவுசு பகை
1: ஹதலி எஃப்எம்
2: மஹர்கமட ஹோமாகமட குடகமட www.livefm.lk